நான் காணேன் சிக்ஸ்டீன் செல்லமில்லி உன்னு நுவுஜனையாகத்தோ கண் கண்ணேன் மக்களுக்கு தகவல் நிதி பல்லுலக் தகமையாகத்தோ அன்னொருங்க நார்த் ஈஸ்ட் ஒன் நிவ்ளு கண்ணங் நிவ்ளு அக்கு நிங்கனி 30 மீட் 50 மூட்டிக்கு தகவல் நி தமானி உன்னுக் 11 மீட் உன்னு காணேன் நவ்யானி உன்னுக் நுவுஜலுக்கின்னையாகத்தோ நிகிவ்ளு கனங் நிவ்ளு அக்கு நிங்கனி சவுத் ஈஸ்ட் 20 மூட்டிக்கு தகமையாகத்தோ உன்னு கண்ண 7 மீட் உன்னு காணலு நி அக்கு உன்னு 13 உன்னு அறிவ்ளு நி தப்பத்தாக்கோ கிவல்லுமி ஹிலோ கண்ணுவினாங்க கௌஜு நிக் உனிக் காப்போங்க நிப்பிமிக் துஹாலங்க மிகப்த அவுயா கிவுட்டில்லு அபிவுட்டலாம் உக்கி மஜம் துட்டாக்கவுட்டில்லுங்க வாய்